தாரீ உதரே சந்தபரே அரசர்னி பச்சபின்சே மாங்காரி சாது சங்கத்தை ஓ பல் பாயாய் கேவல் நாம் அதாரி நா கோய் சூர் நாய் கோஹினா சப் பிரகட்டி ஜோத தமாரி தும் சம்ராத்திய காத்திய கோச்சர ரவியாய் கமராரி கீமத் கௌன் கரே தேரி கர்த்தே கீமத் கௌன் கரே தேரி கர்த்தே பிரப் அந்த ந பாராவாரி நாம் தான் நானுக்கு விடியாயி தெரே தெரே சந்தா ஜனார் நாரி ராம் கலி மஹல்லா திஜா ஆனந்த கௌங்கார் சத்குரு பிரசாத் ஆனந்த பியா மேரி மாயே சத்குரு மை பாயா சத்குர் தான் பாயா சஹஜ சேத்தி மன வஜியா வதாயா ராக ரத்தன்